இனிக தம்பூரி மீட்டிடவா புரந்தரதாசர ரச்சனை சிந்து பைரவிராக திருஷ்ணநடி ஆதிதாளதல்லிதே. நவ் டிவோஷனல் சாங் ரிட்டன் பை புரந்தரதாச செட் டு சிந்து பைரவிராக திருஷ்ணநடி ஆதிதாள தம்பூரி மீட்டிடவா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாடுகிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அம்போருக ரஞ்சனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஜி என் பாலசுப்ரமணியம் ஏற்றியது, ஆதிதாளம்.

ரஞ்சனி ராக வர்ணத்தை தொடர்ந்து வரவல்லப ரமணா. ஹம்சத்வனி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம், ஆதிதாளம்.

ஹம்சத்வனி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம் கேட்டோம். இனி வதரசனே வாலாஜாப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. ராகம் பூர்வி கல்யாணி, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் மீராசி விராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்துக்கு தயராதுரா தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ரச்சாபு தாளம்.

0: இதுவரை மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாடினார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: சுவாதி திருநாள் கிருதி போகீந்திர சாயனம் என்றா குந்தலவராளி செட்டு கண்ட சாப்புதாள்.
1: இப்படு போகேந்திர சாயனம் குந்தலவராளி ராகம் கண்டசாப்புத்தாளம் சுவாதி திருநாள் கீர்த்தனா.

0: கம்போசிஷன் போகீந்திர சாயினம் என்றார் குந்தலவராளி. செட்டு கண்டு சாப்புத்தாள்.
1: இந்தவரகு போகீந்திர சாயினம் சுவாதி திருநாள் கீர்த்தனை வின்னாரு குந்தலவராளி ராகம் கண்டு சாப்புத்தாளும்.
0: You're listening to Ragam 24/7 anytime Indian music. In today's Carnatic classical music program, you're listening to violin recital by Sri MSN Murthy. Concluding his recital, Sri MSN Murthy now presents Rama Niyada Indra Karahara Priya.
1: Karyakramalo chivarika Rama Niyada Karahara Priya ragam aditalam Tyagaraja Swami Kirtana.

தத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தக்கிட்ட தக்க தின் நாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தாம் தாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தக்கிட்ட தக்க தின் நாம் தாம் தாம் தக்கிட்ட தக்க தின் நாம் கிடக்கு தரிக்கிறதும் கிடக்கு தரிக்கிறதும் கிடக்கு தரிக்கிறதும் தும் தும் கிடக்கு தரிக்கிறதும் கிடக்கு தரிக்கிறதும் கிடக்கு தரிக்கிறதும் தும் தும் கிடக்கு தரிக்கிறதும் கிடக்கு தரிக்கிறதும் கிடக்கு தரிக்கிறதும் தக்க தக்க ஜொன்ன தாம் ததின் தாம் ததிம் தக்கிட்ட தாம் ததிம் தக்கிட்ட ததிம் தக்கிட்ட தும் ததிம் தத்தின்ன ததிம் தத்தின்ன தாம் ததிம் தத்தின்ன தரிக்கிறதுக்கு தத்தின்ன தரிக்கிறதுக்கு துருக்குறதுக்கு தத்தின்ன தரிக்கிறதுக்கு தத்தின்ன தரிக்கிறதுக்கு துருக்குறதுக்கு தத்தின்ன தரிக்கிறதுக்கு தத்தின்ன தாம் தத்தின் தக்கிட்ட தத்தின் தத்தின் தங்கிறதுக்கு தத்தின்ன தாம் தத்தின்ன தக்கிட்ட தத்தின் தத்தின்ன தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கிட்ட தக்கிட்ட தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கலாம் தக்கிட்ட தும் தக்கிட்ட தக்கிட்ட தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தும் தக்கிட்ட தக்கிட்ட தக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தலம் தகும் தக்கிட்ட தும் தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தலம் தகும் தக்கிட்ட தலம் தகும் தக்கிட்ட தும் தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தொங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தலம் தகும் தக்கிட்ட தலம் தகும் தக்கிட்ட தலம் தகும் தக்கிட்ட தும் தத்தின் கிடக்கு தரிக்கிறதும் தத்தின் கிடக்கு தரிக்கிறதும் தத்தின் கிடக்கு தரிக்கிறதும் தும் தத்தின் கிடக்கு தரிக்கிறதும் தத்தின் கிடக்கு தரிக்கிறதும் தத்தின் கிடக்கு தரிக்கிறதும் தும் தக்க ஜொன்ன கிடக்கு தரிக்கிறதும் தத்த ஜொன்ன கிடக்கு தரிக்கிறதும் தக்க ஜொன்ன கிடக்கு தரிக்கிறதும் த கிட்ட தக்க ஜொன்ன தக்கு தும் தும் தொங்கு தும் தத்தக்கு தும் தும் தொங்கு தும் குக்குத்த தும் தும் தொங்கு தும் தக்கு தும் தும் தும் தத்தக்கு தும் தும் தும் குக்குத்த தும் தும் தும் தக்கு தும் தத்தக்கு தும் குக்கு தத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தம் தா தி கி நா தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தா தி கி நா தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்கு தும் தும் தும் குத்தும் தத்தக்கு தும் தும் தும் குத்தும் குக்கு தத்தும் தும் தும் குத்தும் தக்கு தும் தும் தும் கு தத்தக்கு தும் தும் தும் குக்கு தத்தும் தும் தும் கு தக்கு தும் தத்தக்கு தும் குக்கு தத்தும் தக்க தத்தின் தட்டி தக்கிறதும் தக்க தத்தி தட்டி தக்கிறதும் தக்க தத்தி தட்டி தக்கிறதும் தக்கு திக்கு கிக்கு நக்கு தொங்கு தக்க தத்தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தக்கு திக்கு கிக்கு நக்கு தொங்கு தக்க தத்தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தும் கத்தும் தின்ற தஜும் தத்தும் தத்தின் தத்தும் தத்தின் தஜுன்னு தக்க தத்தின் தத்தக்க தத்தின் தஜுன்ல தாம் தக்கிட்ட தீம் தத்தக்க ஜொன்னு நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி தக்கு தும் தும் நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி தத்தக்கு தும் தும் நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி தக்கு தும் தும் ததும் தத்தத்தின் தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தீம் தடி கிட்டத்தக்க தீம் கிட்டத்தக்க தக்க தடி கிட்ட தும் தும் தடி தடி கிட்ட தும் தும் கிட்டத்தக்க நக்க தடி கிட்ட தா திடக்கு தும் தும் திடக்கு ஜொன் தக்க திக்கு தக்க ஜொன் தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தக்க தி தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தும் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தக்க தி தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தா தத்த கிட்ட தக்க ஜொன் தா தத்த கிட்ட தக்க ஜொன் தி தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தா தத்த கிட்ட தக்க ஜொன் தா தத்த கிட்ட தக்க ஜொன் தளந்ததும் தத்தளந்ததும் தான் தத்த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னத்தி தாங்கிட்டதுக்கு தடி கிட்டதுக்கு தான் தத்த கிட்ட தக்க ஜொன்னு தக்கிட்ட தக்க ஜொன்னு தளந்ததும் தத்தளந்ததும் தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்னு தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்னத்தை தாங்கிட்டதுக்கு தடி கிட்டதுக்கு தான் தத்த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னு தளந்ததும் த த த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னு தளந்ததும் த தத்த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னு தளந்ததும் தத்தும் தளந்ததும் தத்தும் தளந்ததும் தத்தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னு தத்த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னு த தத்த கிட்ட தக்க ஜொன்னு தா தத்த கிட்ட தக்க ஜொன்னு தான் தத்த கிட்ட தக்க ஜொன்னு தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்னு தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் தத்தி கிட்டத்தம் ததிங்கிட்ட ததிங்கிட்ட ததி கிட்டத்தம் தத்த கிட்ட தக்க ஜொன்னு தான்

கணபதியை கதந்த லம்போதர் கதத சோழுத்ர புன்றபால லோச்சன விசால திருச்சிருமால வாரி சுரு பூஜித கீதத் அகண்ட தட்ட தீன கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜதா கிருதக கிருத கிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதக கிருத கிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதக கிருத கிருங்கதா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது அரங்கி சினிஷில் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்கள் பாடுகிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கணநாயகம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் பூர்ண சட்ஜம் ஆதி தாளம்.

வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கடைக்கண் நோக்கி என தொடங்கும் பாபநாசன் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் பாடினார்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சீதா ராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன்.

இனி ஞான சபையில் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சாரங்கா, மிஸ்ர சாபுதாளம். லிசன் நவ் டு ஞான சபையில், கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன், இன் ராக் சாரங்கா, செட் டு மிஸ்ர சாபுதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். ஷீ இஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம், அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி ஸ்ரீபதி முக சியாமா சாஸ்திரி சாகித்யம் சாவேரி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதி முக கம்போஸ்ட் பை சியாமா சாஸ்திரி இன் ராக் சாவேரி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. பகவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதாராஜன். ஷீ வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 dth anytime indian music.